ஆகியா கமானா அல்மல்காய் சிர்சாய் பாய் மூர் கந்த பத்துகுவாய் வெண்ணா மக்ஸ்தாய் நபாய் ரஹிபபாணி மடி மசானி அந்தல் ஞானே பிரபிஸ்தானி சத்குரு பேட்டே சுஷ்க பாய ஹர் கா நாம் மன்வசாயே நான்கு நதர் கரே சோ பாய ஆ சந்தேசத்தை நே கேவல் ஹோமே சப்த ஜலாய்.